உன்னுடைய முதுகு முழுசையும் இந்த பூமி அப்படியே எர்த் உணரட்டும். ஏன்னா பூமிக்கு ஒரு சக்தி இருக்குது. அதாவது சொல்லுவாங்க எர்த்திங், இப்போ நம்ம கூட கரண்ட் கொடுக்கும்போது எர்த்திங்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லை. இந்த நம்ம உடம்புல இருக்கிற அந்த எதிர்மறை அதை சொல்லுவாங்களே அந்த ஒரு ஒரு விதமான இதுகள்லாம் இந்த முடியாது இடியாது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் அந்த பூமியில் கரைஞ்சு போயிடும். இப்போ இவ்வளோ இது வேர்கள் கூட ஆழமாக போகும்போது இந்த மரம் சாயாது தானே. நம்முடைய மூலாதாரம் அதாவது சொல்லுவாங்களே திருமூலர்த்தனுடைய இதில் சொல்கிறாரு, உன் மூலாதாரம் திறந்தால் நீ சாய மாட்டாய். மண்ணிலே பிறந்தும் மண்ணே நம் தாய் இல்லையா. ஸோ அந்த ரூட் அதை நம்ம சரி பண்ணிக்கணும். இரண்டாவது சுவாதிஷ்டானம் சேக்ரல் சக்கரம். இதை அமைஞ்சிக்கிற இடம் வந்து தொப்புளுக்கு கீழே. இந்த சக்கரம் அடைப்பட்டால் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் நம்ம திணறும், படைப்பாற்றல் குறையும், உறவுகளில் தடை வரும், வாழ்க்கை சுவையற்றதாக இருக்கும். இதுக்கு இயற்கையான தீர்வு என்னென்னா தண்ணீரில் இறங்கு. ஆறு, கடல், குளம், அருவி எதுவாக இருந்தாலும் நீரில் இறங்கி நீந்து இல்லைன்னா வெறுமனே காலில் தண்ணீரில் வச்சுக்கோ. ஏன்னா தண்ணீர் வந்து நம்மளுடைய மனசுடைய உணர்வுகளுடைய கண்ணாடி. அது ஓடும் போது நம்ம மனசில் இருக்கிற தேக்கமும் ஓடும், படைப்பாற்றல் பொங்கும். பொங்கி வர அறிவிய படைப்பாற்றல் மீண்டும் மீண்டும் பொங்கும். இதைத்தான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், நீரின்றி அமையாது உலகுன்றார். அவருடைய நீரின் அந்த தண்ணியோட அவசியத்தை மட்டுமே சொல்லலை, அந்த ஆன்மீக சக்தியும் சேர்த்து தான் சொல்கிறார் அவர். மூணாவது மணிப்பூரகம் சோலார் பிளக்ஸஸ் சக்கரான்றாங்க. இதை அமைஞ்சிருக்கிற நம்ம தொப்புளுக்கு கொஞ்சம் மேலே. இந்த சக்கரம் அடைப்பட்டால் தன்னம்பிக்கை இல்லாமல் போகும். ஒரு முடிவை எடுக்க ஒரு இது, நம்ம யார் அப்படிங்கிற மாதிரி, நான் யார் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு குழப்பம் கூட வரும். இவ்வளவே இந்த ஒரு ஜெரிக்கிற அந்த பிரச்சனைகள் கூட ஒரு மாதிரி, இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சொல்கிறாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட வரும். இதுக்கு இயற்கையான ஒரு தீர்வு என்னென்னா நம்ம சூரிய ஒளியை உள்வாங்கிறது தான். கத்தில் ஒரு காற்றில் ஒரு ஆறுலேருந்து ஏழரை மணிக்குள்ளே ஒரு சூரிய ஒளியில் நிற்கிற மாதிரி இருக்கணும். நம்ம உடம்புல குறிப்பாக அந்த ஒரு நம்ம புடவை கட்டிக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த தொப்புள் பகுதியில் சூரிய ஒளி படும் இல்லையா, அப்போ கண்ணை மூடிண்டு சூரியன் நோக்கி முகத்தை திருப்பி நிற்கணும். சூரியங்கிறது ஒரு வெப்பம் மட்டுமே இல்லை, ஒரு சக்தி. இந்த சித்தர்கள் அதனால்தான் சூரிய நமஸ்காரம் செஞ்சிருக்காங்க. அது சூரிய நமஸ்காரம் வெறும் உடற்பயிற்சி இல்லை, அது சூரியனுடைய நம்ம வந்து ஒரு ஒரு தன்னம்பிக்கையை வாங்குகிற ஒரு வழிபாடு. சூரிய நமஸ்காரம் செஞ்ச பிறகு நமக்குள்ள ஒரு தீ மூலம் அது மணிப்பூரக அக்னி. நாலாவது அநாகதம் ஹார்ட் சக்கரம். இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது இதை. இந்த சக்கரம் அடைப்பட்டால் நேசிக்க முடியாது, நேசிக்கப்படுவதை ஏற்க முடியாது. எப்போ பார்த்தாலும் ஒரு தனிமை, கோபம், பொறாமை, ஒரு மன்னிக்க மறுக்கிற ஒரு மனசு. இதனால் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில நாளில் ஒரு ஒரு மாதிரி நெஞ்சு வலி வர மாதிரி கூட ஒரு ஃபீல் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நிறைய பேருக்கு நிறைய வியாதிகள் வருது. இதுக்கு ஒன்றுமே இல்லை, கட்டிப்பிடி வைத்தியம்தான். ஒரு மரத்தை தேடு, இயற்கையாகவே இதுக்கு வந்து கட்டிப்பிடி தான், இயற்கையில் கொடுக்குறது மரத்தை தேடு. அது என்ன, ஆலமரமோ அரச மரமோ வேப்ப மரம் எந்த மரமாக இருந்தாலும் அந்த மரத்தை போய் கட்டி மார்பு முட்டை அந்த மரத்தை கட்டிப்படும். அஞ்சு நிமிஷம் இந்த சொல்லுவாங்களே அந்த ஒரு இன்ஹேல் எக்ஸேல் சொல்கிற மாதிரி அது அஞ்சு நிமிஷம் பண்ணணும். ஏன்னா மரங்களுக்கு ஒரு மரம் உயிரோட்டம் உண்டு, அது வந்து ஆக்சிஜன் மட்டுமே தரதில்லை, ஒரு அமைதியான வைப்ரேஷன் வெளிப்படுத்துது. அந்த வைப்ரேஷன் வந்து என்ன பண்ணும், நம்மளுடைய இதயத்தை ரொம்ப மென்மையாக்கும். அதனால தான் சித்தர்கள் வந்து எப்பவுமே மரத்தடியில் தவம் செஞ்சது. அவங்க செஞ்சது தற்செயலாக செய்யலை, ஏன்னா மரங்களை அவங்க குருவாக வணங்கினாங்க.

அதனால தான் மரங்கள் இன்றைக்கும் ஸ்தல விருஷங்களாக இருக்குது கோவில்களில். ஒரு குழந்தை வேணும்னா கூட நம்ம போய் மரத்தடியை தானே, மரத்தை தான் நம்ம சுற்றி வரும் இல்லையா. அஞ்சாவது விசுப்தி த்ரோட் சக்கரம். இது அமைஞ்சிருக்கிற தொண்டை. இந்த சக்கரம் வந்து அடப்பட்டால் அந்த உண்மையை சொல்லக்கூட தயக்கம் வரும். சொல்லுவாங்களே இந்த தொண்டை வலி, தைராய்டு பிரச்சனைகள்லாம் வந்து நம்மள்கிட்ட சொல்கிற கருத்தை வந்து முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் கூட இது வரும். இதனால் என்ன தொண்டை வலி இருக்கிறது மேலே இந்த கலை இசை எழுத்தில் இதெல்லாம் கூட தடை ஏற்படும். இதுக்கு இயற்கையான தீர்வு என்ன அப்படின்னா சுத்தமான காற்றை நல்லா சுவாசிக்கணும். மலைக்கு போ, ஒரு பீச்சுக்கு போ, வனாந்திரமாக இருக்கிற இடங்களுக்கு போ, முடிஞ்சால் அடிக்கடி காடு காடு சார்ந்த இடங்களுக்கு போ. இங்கே கூட நிறைய ஜாப்பனீஸ் வந்து காட்டுக்கு இந்த ஃபாரஸ்ட் வாக்குன்னு ஒன்று போகணும் போவாங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு போய் கண்ணை மூடிண்டு 4 செகண்ட் நல்ல உள்வாங்கி சுவாசித்து 4 செகண்ட் நிறுத்தி 4 செகண்ட் மெதுவாக விடுறது. இதுக்கு மொத்தம் 8 செகண்ட் வரும். ஏன்னா காற்று தான் வாக்கு சக்தியின் ஆதாரம். இந்த சுத்தமான காற்று நம்மளுடைய தொண்டையை ரொம்ப சுத்தப்படுத்தத்தோட வார்த்தைகளில் வலிமையை சேர்க்கும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். எவ்வளவு இழகரங்கள் இதில் இருக்கு இல்லையா. இந்த மாதிரியான அழகான மொழி வெளிப்பட இந்த ழா வெளிப்பட இந்த காற்று தான் ஒரு ஒரு மிகப்பெரிய வலிமை. இதெல்லாம் வந்து அழகாக ஸ்பஷ்டமாக வருது அப்படின்னா அந்த காற்றுடைய பிரவாகம் தான். ஆக்ஞா 3rd சக்கரம்பாங்க. இது அமைஞ்சிருக்கிறது பூர்வ மத்தியில். இந்த சக்கரம் அடைப்பட்டால் தான் நமக்கு வந்து தலைவலி, ஒரு மனக்குழப்பமான மனசு, ஒரு ஒரு அறிவு வந்து ஒரு ஒரு சொல்லுங்க ஒரு நுண்ணறிவு அப்படின்ற ஒரு திக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு உணர்வு. இதுக்கு இயற்கையான தீர்வு என்னென்னா நட்சத்திர தியானம். இந்த எலக்ட்ரிக் லைட் இல்லாத இடமாக தேடிட்டு போய் வானத்தை பார்க்கணும். நைட்டில் நட்சத்திரங்களை பார்க்கணும். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பார்க்கணும். படிப்படியாக நம்ம கண்ணும் மனசும் அமைதியாகும். ஏன்னா ஆக்ஞா சக்திங்கிறது உள்கண். இது வந்து வெளி கண்கள் வெளியே பார்க்கும்போது உள்கண் உள்ள திரும்பி நட்சத்திரங்களுடைய எத்தனையோ சொல்லுவாங்களே எத்தனையோ லைட் ஈயா சொல்லுவாங்களே அந்த அந்த வைப்ரேஷன் அந்த இது வந்து அது உன்னை பயணித்து வந்து உன்னை வந்து அடையும். அதை உணர்ந்தா இந்த பிரபஞ்சத்துடைய பெருமை புரியும். இதைத்தான் ரமண மகரிஷி சொல்கிறார், உள்ளே பார் அங்கே எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறார். சகசிரம் க்ரௌன் சக்கரம். இது அமைஞ்சிருக்கிற இடம் தலையோட உச்சி. இந்த சக்கரம் அடைப்பட்டால் தான் நான் தனியாக இருக்கேன், இன்னைக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு மாதிரி அந்த ஒரு ஒரு சொல்லுவாங்களே அந்த ஒரு உணர்வு. இன்ஃபேக்ட் இது வந்து ஆன்மீகத்தோட தொடர்பே துண்டிக்கப்பட்ட உணர்வு. அதாவது வாழ்க்கையில் அர்த்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு. இதுக்கு ரொம்ப இயற்கையான தீர்வை கொடுத்துருக்காங்க பௌர்ணமியில் மௌனம். நிறைய பேர் நம்ம வீடுகளில் நம்ம பார்த்துருக்கோம் பௌர்ணமி அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு அப்படின்னா மௌன விரதம் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் இந்த பௌர்ணமி நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீலிங் நைட்ஸ் ஹீலிங் ராகா அப்படின்னெல்லாம் பாடிட்டு பௌர்ணமியில் நிறைய இது நம்ம சத்குருவில் இந்த யோகா சென்டர்களில் இங்கெல்லாம் வந்து பௌர்ணமி ராத்திரியில் ஒரு தியானங்கள் இதெல்லாம் இருக்கும். அவ்வளோலாம் காசை கட்டிலாம் போக வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் பௌர்ணமி ராத்திரியில் நிலவை நோக்கி மௌனமாக எந்த மந்திரம் வேண்டாம், பெருமை உட்கார்ந்துண்டு நீ எப்படி சூரியன்கிட்டேருந்து இந்த ஒளியை கடன் வாங்கின அப்படின்ற மாதிரி எங்கேயாவது யோசிங்க. ஒரு மெல்லிசா அப்படியே இருக்கும்போது ஒரு ஆழமான சக்தி அப்படியே நம்ம மனசுக்குள்ளே உச்சி மண்

ஏ திறந்துட்டு வந்து உட்காரும். அன்னைக்கு அப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு ஒரு சிவமாகி நின்றாய், எனக்கே சிவமே அப்படிங்கிற மாதிரி ஒரு முழுமையான ஒரு இதுவாக நமக்கு வந்து ஒரு கதவு திறக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை வந்து நினச்ச நாள்லேருந்து தொடங்கணும். ஒரு 10 நிமிஷம் வெறும் காலம் நடக்கணும். ஒரு வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு காற்றுலேயோ கடல்லையோ இங்கே ஒரு ஒரு நீர்நிலைகள் இருக்கும், அங்கே ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் சூரிய நமஸ்காரம் தினசரி, ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் குறைஞ்ச ஒரு மரத்தடியில், ஒரு குறைஞ்சபட்சம் ராத்திரியில் அட்லீஸ்ட் ஒரு நட்சத்திரத்தை கவனிக்கணும். ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் மாதத்தில் ஒரு வாட்டி பௌர்ணமியில் மௌனமாக நிலவை பார்த்துருக்கு. இதெல்லாமே நம்மளை இந்த குணப்படுத்துகிற இயற்கை வைத்தியம். இன்னும் ஒன்று, நாம் மட்டும்தான் வெளியில் வரணும், வெளியில் வந்தால் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்து டிவியும் மொபைலையும் நம்ம நோண்டின்ட்டு தான் இதெல்லாம் நடக்காது. சாயந்தர நேரத்தில் வெளியே போய் நம்ம பார்த்தோம்னா இப்போ இருக்கிற இதில் வந்து அந்த இது வந்து கொஞ்சம் அப்படி ஒரு புதன் கிரகமும், அதுக்கு கொஞ்சம் மேலே ஒரு வியாழனும், அதுக்கு கொஞ்சம் மேலே வெள்ளியும் அப்படின்ற மாதிரி, இது மூணுமே இன்றைக்கி சூரிய குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப இருக்கிற ஒரு 3 கிரகங்கள் தான் வானில் இப்போ அருகருக பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் இதெல்லாம் வந்து பூமியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப கிட்டக்கள் இருந்து தோணினாலும் உண்டுக்கு ஒன்று எத்தனையோ ஒரு சொல்லுவாங்களே கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு, அதுதான் உண்மை. காலங்காலமாக நம்ம நினைக்கிறோம் இந்த கலை இலக்கியம் இதெல்லாத்தையும் மனுஷன் விடாமல் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு. கலை மனுஷனை தொங்கிட்டு இருக்கா இல்லை நாம் அதை பாதுகாக்கிறதா, இதெல்லாம் வந்து ஒரு எதேச்சியாக அனிச்சையாக நடக்குது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். நான் வந்து சமீபமாக சொல்ல முடியாது, லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு கன்னடக்கார் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். இன்ஃபேக்ட் அவங்க அம்மா எங்கள் வீட்டில் எல்லாம் ஒரு ஹோம் ஹெல்ப்பாக இருந்தால் ஜெயம்மான்னு, அவருடைய பொன் கல்யாணம் பார்க்க, அந்த பொன் பார்க்க ஆசாப்பில் கொஞ்சம் இந்த பாரதி மாதிரி இருப்போம். அண்டு 13-14 வயசு தான் அந்த பொண்ணுக்கு. கல்யாணத்துக்கு கூப்பிட்ட உடனே சரி போகலான்னு போகணும். கல்யாணம் ராத்திரி தான். போகிற வழியில் அந்த மண்டியாக தாண்டி ஒரு சின்ன கிராமம், போகிற வழியெல்லாம் கேப்பன்னா கேடு வரக்கு. இந்த இடத்த நான் பார்த்த உடனே அவங்களுடைய கன்னடக்காரர்களுடைய அந்த மக்களுடைய பிரதான உணவு என்னென்னா கேழ்வரகு தான். இவ்வளவு ஏன் புரந்தரதாசர் வந்து அதனுடைய வந்து ராகி தந்தீரோ அப்படின்ற ஒரு பாடல் கூட அதில் இருக்குது. அவங்ககிட்ட பிரதானமாக அரிசி உணவை விட இந்த கேழ்வரகு என்ன சொல்லுவாங்களா ராகி முத்து, அது ரொம்ப விசேஷம். போகிற வழியெல்லாம் ஒரு மரங்கள், இன்ஃபேக்ட் நிறைய புளிய மரம் தர தெரியாமல் நிறைய ஒரு இது, அந்த மாதிரி ஆடு மாடுங்க இந்த அதோடைய புழங்குற ஒரு மனுஷங்க காடு கண்ணியில் வேலை செய்கிறவங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் போகிற வழியெல்லாம் எங்களை வந்து அதிசயமாக பார்த்துட்டு இருந்தாங்க. கல்யாணமாக ராத்திரி தான், ஆனால் நாங்கள் காத்தலை கிளம்பிட்டோம். இந்த கல்யாண மண்டபத்தில் நுழையச்சேயே அந்த சொல்லுவாங்களே இந்த தவினும் நாதஸ்வரும் அந்த நம்முடைய உலகமே வேறு அப்படின்ற மாதிரி, எனக்கு இந்த நாளில் இந்த திலானா மோகனம் ஞாபகம் வந்தது. வலையப்பட்டி தவில் இன்றைக்கி அவரை வலையப்பட்டி, அவர் பேர் கூட எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. இப்போ அந்த தவில் நாதஸ்வரம் அப்படிங்கிறதுலாம் கல்யாணத்தில் வாசிங்கிறது எல்லாம் ஒரு சடங்கு தான், ஏன்னா பேண்டு தான் இல்லாட்டா இது வச்சுருவாங்க.
அந்த அவங்க வாசிக்கிறவங்க வந்து அந்த காசு கொடுக்குற அந்த இவங்க இந்த இவன் மேனேஜர் சொல்கிற இடத்துக்கெல்லாம்

போகணும், அங்கே தான் வாசிக்கணும். இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு கட்டடுற மாதிரி, அவங்கள ஒரு மாதிரி, அவங்க கொடுக்குற காசுக்கு இவங்க ஓடி ஓடி போகிற மாதிரி அவங்கள ரொம்ப காக்க வைக்கிறது, இப்படிலாம் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு இல்லாமங்கிற நிலையில் இருக்கிறதுனால தான் அவங்க போடுற சட்டை, இவங்க கொடுக்குற கட்டளைகள், இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் தாண்டி என்னமோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. இப்போ இருக்கிற அந்த நாதஸ்வர தமிழ் வித்வான்களுடைய நிலையை பார்த்தோம். கவர்மெண்ட்டும் வந்து இந்த கலைங்களுக்கு ஒன்றும் செய்யலைங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ரொம்ப பெரிய நடிகர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி அரச சம்மானம் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஏக்கர் நிலம் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு மண்கூடு செய்யக்கூட மானியமாக தர்றதில்லை அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். சரி, ராத்திரி கல்யாணம் கம்பீரமாக அந்த அந்த ஒரு இதுபோட ஒரு இது அந்த தவிலை வச்சு அந்த அந்த கை விரல்கள் அப்படியே அது நடமாடுறத பார்த்தா அந்த நாதஸ்வரத்துலேயும் தவிலையும் மனசும் இசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாகவே அந்த இசையில் கலந்துட்டேன்னு தான் சொல்ல முடியும். அந்த தமிழ் வாசித்த ஒரு பேர் தொட்டப்பா, நாதஸ்வரம் பெரியசாமி. எல்லாம் முடிஞ்சு அந்த அவர் அந்த வெல்வெட் அந்த அவருடைய அந்த ஒரு இதுக்குள்ளே வந்து அந்த தவிலை வைக்கிறப்ப அவர் பக்கத்தில் போயிட்டு நல்லா வாசிச்சிங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொன்ன உடனே அவர் கன்னடத்தில் நம்ம சொன்னார். கண்ணில் புசுக்குன்னு தண்ணி வந்துடுது. அந்த கழுத்தில் இந்த துண்டை எடுத்து கண்ணை தொடச்சுங்க சொன்னார். முன்னெல்லாம் வந்து கல்யாண வீட்டில் எங்களுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பேர் உட்காந்து கச்சேரி மாதிரி கேட்பாங்க, இந்த பாட்டை பாடுங்க, இந்த பாடுந்த மறுபடியும் பாடுங்கன்னு கலவரப்பாக இருக்கும். இப்போல்லாம் பாருங்கள், யாரை திரும்பி கூட பார்க்கறதில்ல. ரொம்ப நாளைக்கு சாமி நீங்கள் தான், நீங்கள் நல்லா வாசிச்சிங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் இன்னி கூட கண்ணுக்குள்ளே இன்றைக்கி இருக்குது. இந்த 7 மணிக்கு இந்த கல்யாண வீட்டை சுற்றி இருக்கிற அந்த அந்த ஒரு அந்த இதுகளில் உட்கார்ந்துட்டு இந்த குழந்தைகள்லாம் வந்து பெரியவங்க பாடுற பாட்டை இந்த குழந்தைகளும் கூடவே பாடுதுங்க. அதாவது நான் நினச்சேன் இந்த சிறப்பட்டு கிடந்த இந்த அசையை இந்த இசையை காற்றுல அப்படியே மிதக்க விட்டாங்கன்னு தான் நான் நினச்சேன். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழற மனுஷங்களுக்கு டிவி மொபைல் இதெல்லாம் இல்லவே இல்லை. இதெல்லாம் இல்லாத உலகமாக தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால சொல்கிறேன், உயிர் உள்ள கிராமிய கலைஞர்களை நீங்கள் வாழ வைக்கணும்னா இறங்கி பாருங்க கிராமங்களில். இறுதியாக சொல்கிற ஒன்றே ஒன்று தான், இசையோடையும் இயற்கையோடையும் வாழ்பவனுக்கு என்றைக்குமே நோய் இருக்காது. மருந்து மாத்திரை எதுவுமே வேண்டாம். இந்த பாடல் நிறைய சரி, மீண்டும் சந்திப்போம்.